குறைச்சித்தனுருபாய் மத்தியா புகுசுன பத்திரியே மத்தியான பத்திரி புகுசுன தேவத்துக்கு நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் ஃபோர் நம்பர் ஃபைவ் நம்பர் சிக்ஸ் புகுசி சிக்ஸ் முக்கிய பேசா செ ட்ரை குயங்க ஸ்டார் டூ நைன்டி டூ ஹாஷ் ஸ்டார் டூ நைன்டி டூ ஹாஷ் Star 292 hash.